0: சம்பன்னவலிசி சுமராசியிந்த ஊமாலை கட்டுருவேன் அம்மா, பங்கார கால் கேஜே நாதா, நம்ம மனையெல்ல நீ நடையுவந்தே, குணியுதா ஒலிதுபா நலிதுபா தாயி அரசுபா, கமலதா மகதோளே கமலதா கண்ணோளே, கமலவா கையல்லி இடிதோளே, கமலநாபன ஹிருதய கமலதலி இடிதோளே, கமலினி கரே முகிவே பாமா, பூஜையா சீகரிசி தயமாடிசம்மா, கமலதா மகதோளே கமலதா கண்ணோளே, கமலவா கையல்லி இடிதோளே.
1: ಸರಿ ಚಂದ್ರಿಕಾ ಅವರೇ, ಧನ್ಯವಾದ.
2: ಧನ್ಯವಾದ ಎಲ್ಲ ಸರ್ ಅವಕಾಶಕ್ಕಾಗಿ.
1: ಹಲೋ ಹಲೋ
3: ಹಲೋ
1: ಹೇಳಿ, ಯಾರು?
3: ಸರ್, ನಾನು ಧರ್ಮಸ್ಥಳದಿಂದ ಅಂಬಿಕಾ ಅಂತ.